0: மேட் டோஸ் அடிக்கிற ராணி அவனை பேர்ல வந்து டோக் மேரேஜ் அபவுட் தட் லாஸ்ட் நைட் வேர்ட் மெனிபிள் ஆஃப் நம்பர் அண்ட் ட்ரை பிட் டோக் ஐ வாண்ட் டு மேரேஜ் யூ அப்ப ஏன் லவ் மீ லிட்டில் பிட் ஆ வெல் இஃப் யூ கேன் பிரிங் மீ பேக் இன் திஸ் நம்பர் அகைன் ஹி மைட் பீ ஸ்டில் ஸ்லீப்பிங் ஐல் பிரிங் ஹிம் அட் தி ஆஃப்டர் இஃப் ஹி பிஸி வெல் ஐ டோன்ட் மைண்ட் கேட் அபவுட் கெட்டிங் டயர்ட் பை ஸ்லீப் நோ
1: Did Mac Dawson again, Granny? I want to proudly want to talk to Mary G. Give me a ring back.